நம சிவாயா. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நமஸ்வா.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஸ்தோத்திரம். தலைப்பு: மேதா தட்சிணாமூர்த்தி சகசிரநாமம். வழங்குபவர் சிவ பரமேஸ்வர தீட்சிதர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம். அத த்வாவிம்சோத்யாயம் சிவநைவேத்ய பக்ஷண நிர்ணயம் பில்வமாஹாத்யம் ச ரிஷயவூச்சு அகிராஹ்யம் சிவநைவேத்யம் இதி பூர்வம் ஸ்ருதம் வச: ப்ரூஹி தன்னிர்ணயம் பில்வமாஹாத்யம் அபி சன்முனே. சூத உவாச: சுணுத்வம் முனயஸ் சர்வே சாவதானதயாதுனா சர்வம் வதாமி சப்ரீத்யா தன்யா யோயம் சிவவ்ரதாஹ சிவபக்த சுசிஸ் சுத்தஹ சத்வ்ரதீ திருட நிச்சயஹ பக்ஷே சிவ நைவேத்யம் த்யஜேத் அக்ராஹ்ய பாவனாம் த்ருஷ்ட்வாபி சிவ நைவேத்யம் யாந்தி பாபானி தூரதஹ புக்தேது சிவ நைவேத்யே புண்ணியாந்தி கோடிஜஹ அலம் யாக சஹஸ்ரேனாப்யலம் யாரார்புதைரபி பக்ஷிதே சிவ நைவேத்யே சிவ சாயுஜ்யம் ஆப்னுயாத் யத்க்ருஹே சிவ நைவேத்ய ப்ரசாரோபி ப்ரஜாயதே தத்க்ருஹம் பாவனம் சர்வம் அன்ய பாவன காரணம் ஆகதம் சிவ நைவேத்யம் க்ருஹீத்வா சிரசா முதா பக்ஷணீயம் பிரயத்தேன சிவஸ்மரண பூர்வகம் ஆகதம் சிவ நைவேத்யம் அன்யதா க்ராஹ்யமித்யபி பிலவே பாப சம்பந்தோ பவத்யே பவத்யே வஹி மானவஹ நயஸ்ய சிவ நைவேத்ய க்ரஹணேச்சா ப்ரஜாயதே ச பாபிஷ்ட கரிஷ்டஸ்யான் நரகம் யாத்யபி த்ருவம் ஹ்ருதயே சந்திரகாந்தே ச ஸ்வர்ண ரூப்யாதி நிர்மிதே சிவதீக்ஷாவதா பக்தே நேதம் பக்ஷ்யமிதீர்யதே சிவதீக்ஷான்விதோ பக்தோ மகாப்ரசாத சம்யகம் சர்வேஷாம் அபி லிங்கானாம் நைவேத்யம் பக்ஷயே சுபம் அன்யதீக்ஷாயுத நிருணாம் சிவபக்திரதாத்மனாம் சுணுத்வம் நிர்ணயம் ப்ரீத்யா சிவ நைவேத்ய பக்ஷணே சாலக்ராமோத்பவே லிங்கே ரசலிங்கே ததா கிஜாஹ பாஷாணே ராஜதே ஸ்வர்ணே சுரசித்த பிரதிஷ்டிதே காஷ்மீரே ஸ்பாடிகே ரத்னே ஜோதிர்லிங்கேஷு சர்வஜஹம் சாந்திராயண சமம் ப்ரோக்தம் சம்போ நைவேத்ய பக்ஷணம் ப்ரஹ்மாபி சுசிர் பூத்வா நிர்மாயம் யஸ்து தாரயேத் பக்ஷயித்வா த்ருதம் தஸ்ய சர்வ பாபம் ப்ரணஶ்யதி சண்டாதிகாரோ யத்ராஸ்தி தத் போக்தவ்யம் ந மானவைஹி சண்டாதிகாரோ நோ யத்ர போக்தவ்யம் தச்ச பக்திதஹ பானலிங்கே ச லோஹே ச சித்தலிங்கே ஸ்வயம்புவி பிரதிமாசு ச சர்வாசு ந சண்டோ அதிக்ருதோ பவேத் ஸ்நாபயித்வா விதானேன யோ லிங்க ஸ்நபனோதகம் த்ருஷ்பிபேத் த்ரிவிதம் பாபம் தஸ்யே ஹாசு விநஷ்யதி அக்ராஹ்யம் சிவ நைவேத்யம் பத்ரம் புஷ்பம் பலம் ஜலம் சாலக்ராம சிலாசங்காத் சர்வம் யாதி பவித்ரதாம் லிங்கோ பரிச்சய திரவியம் தத்அக்ராஹ்யம் முனீஸ்வரா சுபவித்ரம் ச தஜ்ஞேயம் யல்லிங்க ஸ்பர்ஷ பாஹ்யதஹ நைவேத்ய நிர்ணய ப்ரோக்தம் இத்தம் வோ முனிசத்தமாஹ சுணுத்வம் பில்வ மாஹாத்யம் சாவதானதயாதராத் மகாதேவஸ்வரூபோயம் பில்வோ தேவைரபி ஸ்துதஹ யதா கதம்சித் ஏதஸ்ய மஹிமா ஜ்ஞாயதே கதம் புண்ணியதீர்த்தாணி யாவந்தி லோகேஷு பிரதிதான்யபி தானி சர்வாணி தீர்த்தாணி பில்வமூலே வசந்தி பில்வமூலே மகாதேவம் லிங்கரூபிணமவ்யயம் யஃப் பூஜயதி புண்ணியாத்மா சசிவம் ப்ராப்னுயா த்ருவம் பில்வமூலே ஜலைர்யஸ்து மூர்தானம் அபிசிஞ்சதி சர்வதீர்த்தஸ்நாத ஸ்யாத் ச ஏவ புவி பாவனம் ஏதஸ்ய பில்வமூலஸ்தா மூலஸ்ய அதாலவாலமனுத்தமம் ஜலாகுலம் மகாதேவோ த்ருஷ்ட்வா துஷ்டோ பவத்யலம் பூஜயேத் பில்வமூலம் யோ கந்தபுஷ்பாதிபிர்நரம் சிவலோகமவாப்னோதி சந்ததிர்வர்தே சுகம் பில்வமூலே தீபமாலாம் யக் கல்பயதி சாதரம் தத்வஜான சம்பன்னோ மகேஷாந்தர்கதோ பவேத் பில்வசாகாம் சமாதாய ஹஸ்தேன நவபல்லவம் க்ரஹீத்வா பூஜயேத் பில்வம் ச ச பாபைஃ ப்ரமுச்யதே பில்வமூலே சிவரதம் போஜயேத் யஸ்து பக்திதஹ ஏகம் வா கோடிகுணிதம் தஸ்ய புண்ணியம் ப்ரஜாயதே பில்வமூலே க்ஷீரயுக்தம் அன்னம் ஆஜ்யேன சம்யுதம் யோ தத்யா சிவபக்தாய ச தரித்ரோ ந ஜாயதே சாங்கோபாங்கமிதி ப்ரோக்தம் சிவலிங்க ப்ரபூஜனம் பிரவத்தானாம் நிவத்தானாம் பேதத்தோ த்விதம் த்விஜாஹ பிரவத்தானாம் பீடபூஜா சர்வாபீஷ்ட ப்ரதா புவி பாத்ரே நைவ ப்ரவர்த்தஸ்து சர்வ பூஜாம் சமாசரேத் நைவேத்யமபிஷேகாந்தே சால்யன்னேன சமாசரேத் பூஜாந்தே ஸ்தாபயே லிங்கம் புடே சுத்தே ப்ரதக்ருஹே கரபூஜா நிவத்தானாம் ஸ்வபோஜ்யம் து நிவேதயேத் நிவத்தானாம் பரம் சூக்ஷ்மம் லிங்கமேவ விசிஷ்யதே விபூத்யப்யர்ச்சனம் குர்யாத் விபூதிம் ச நிவேதயேத் பூஜாம் கிருத்வா ததா லிங்கம் சிரசாதாரயேத் சதா. இதி ஸ்ரீ சிவ மஹாபுராணே பிரதமாயாம் வித்யேஸ்வர சம்ஹிதாயாம் சாத்ய சாதன கண்டே சிவ நைவேத்ய வர்ணனோ நாம த்வாவிம்சோத்யாயஹ. ஓம்
2: ஓம் நமஃ சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: Om Namah Shivaya.

ராஷக்யே சஸ்த்ரிவரூத ஸ்த்ரீபந்துரோ தேவமிந்திராமவர்தயதே ஷதேனாஷிதி பிருஷ்டா நாமாஹீத ஸஹஸ்ரேண ப்ரவர்ததே மித்ரா வருணேதஸ்ய ஹோத்ரமர்ஹாதோ ப்ருஹஸ்பதிஸ்தோ.

ஜிரண்யபர்ணமுக்தினக்னேரசனாம் விப்ராதம் வசிம்பகமிந்திரம் வயோதசம் ககுபஞ்சந்தா இஹேந்திரியம் வசாம் வேஹதங்காம் வயோ த

அருணாச்சல சிவ அருணாச்சலாம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலாம். ஆருக்காவினை ஆண்டனை அகற்றிடில் அகிலம் பழித்திடும் அருணாச்சலம். இப்பழி தப்பு உனை ஏன் நினைப்பித்தாய் இனியார் விடுவார் அருணாச்சலம். இந்த ஃபோர்த் வேர்ஸ் ஸ்டடி விசா பகவான் எக்ஸ்பிரஸிங் ஹிஸ் பாவா டு அருணாச்சலம். In the introduction, Kanakamma has written, on the peaceful, solitary and shady slope of Arunachala, in the solemn, sweet quietude of the innermost tabernacle of his heart, what transpired between him and his Lord Arunachala? The wonder of devotion, of prema bhakti, consummating in non-dual union is unraveled by Bhagavan in verses couched in sentiments of bridal bliss. The effect of these verses, an outpouring of intensely ecstatic devotion, is heightened and enriched by the use of the imagery of bridal mysticism.

ஸ்ரீமதாச்சாரியாச்சாரியமேவாலப்யதீக்ஷாமுபயேத்யந்தரஹந்தயா.

மேதாயை மனச அக்னயே ஸ்வாஹேதி மேதயாய மனச யஜ்ஞமஸ்னுதே தீக்ஷாயை தபஸ அக்னயே ஸ்வாஹேதி தீக்ஷயாஹி தபஸ.

ோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோ
ீச்சிமச்சந்தேவிரதாவை பிரஜனநாய திரிவ்ரத்வை வஜ்ர உதரம் வ்ரத்ர பாப்மாக்ஷத்ராத்ரவ்யஸ்ய புருஷ யன்மே கலாம் பர்யஸ்யதே வஜ்ரமேவ தபஸ்நாய ப்ராத்ரவ்யாய ப்ரஹரதி யந்திஷ்யாத் தந்தரஹி மனசாத்யாயேத் வஜ்ரமேவாஸ்மை பிரஹரதி ஸ்ருணத ஏவாங்கிரதோ வை ஸ்பர்யந்தோ யத்ர மேகலாஸ்தன்யாக்ரஸ்தத.

ீட்சிதாசவன்மாத்தீரிக்காந்தி தட்சிணாவைவாசித்யோ வை அசுரேஷுதாந்தட்சிணையாயோ யாமய தஸ்மாதவே.

ஃபலம் கிருண்ணந்தி வாக்வை ஸ்வா சதுர்த்தாவ்யுத ஸவத்ததோ யாத்யரிச்ச ததா வனஸ்பதீன் பாரிஷத் ஸைஷாக்ஷயே தாதுந்து பௌஜா தூணவேயா வீணாயா தண்டம் பிரயச்சதி தாமேவாத்மை வஜ்ரம் பிரயச்சத்யதோ வஜ்ரமேவாத்மை பிரயச்சதி கோபீதாயாத்யதக்தம் பிரயச்சத்யேதாவதீஷீ இயம் வாக்ததத்யதோ ஏதாவதீஷி வாசா வீர்யம் க்ரியதே யத் புஷாதம் பிரயச்சே த்வாம் வாசம் மைத்ராவருணோ விபஜே மைத்ராவருணாய பிரயச்சதி தாதுஸ்வோ பூதே மைத்ராவருணரத்விக்யோ விபஜதி கோதர்யஜ கோதர்யஜனேஷ்தர்யஜ இதி சாதவஜக்காரேணாஹவனீயம் கச்சதி தாம் புரோஷ்யத்தர்யர்விபஜதி கோதர்யஜ கோதர்யஜனேஷ்தர்யஜ இத்யூர்த்வபுரோ வாசம் விபஜதி மைத்ராவருணஃ பஷ்சாத் ஸ்வாஹா யஜ்ஞம் மனதா இதி மனதா யஜ்ஞம்.

ஸ்கந்த இதமன்னம் மனசேஷு கிருதம் தஸ்மாத் ப்ராஹ்மண ஆஹாரியேத் கஸ்தா அவனே நிஜீதான் மாதஸ்யா வரத்யா அதோ அன்னாய வா ஏதத் ஆத்மானம் பாவயதே யே தேவா மனுஜாதா மனோயுஜா மனோயோயேஷாஸ்மிரேவாத்தியோன்யாத்தியேத் அசீதிவிரத்தியாப்பந்தா பிரபுத்யதி வா தீட்சிதவதே அக்னே.

ஸ்வதேவீஸ்வாத்தவனவருணப்பாத்தியந்திரமுந்தவனகுந்தாக்கேதான்யந்திரம்பகாஸ்தீயும் சவனம் தத்மாத்ரதீயசவனே விஷ்வகும் ரூபகும் சஸ்யதே விஷ்வக்ருஷ்யே ஏதத் ரூபம்

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
1: shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பவர் ராதா மற்றும் ஜெயலட்சுமி அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

நம சிவாய. யூஆர் லிஸனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஸ்தோத்திரம். தலைப்பு: மேதா தட்சிணாமூர்த்தி சகசிரநாமம். வழங்குபவர் சிவ பரமேஸ்வர தீட்சிதர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

மூலமூர்த்திர்மூலகுருர்மூலசக்திச்ச மூல்யகஹ மூடபாபவினிர்முக்தோ மூகதோஷவிபஞ்சனஹ மூர்க்காரிர்மூலபாபக்னோ மூலதோரிகுலாந்தகஹ மூலாசுரகுலத்வம்சீ மூர்க்கதந்தப்ரபின்னகஹ மூலவாதாதிரோகக்னோ மூலக்ஷாரப்தபாபபீதி மூர்த்தாமூர்த்தாதிசகல

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், த ஃபாலோயிங் இஸ் ரிக்வேதா சாக்கல சாக்கா மண்டலம் 1 சூக்தம் 90. Thank you.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம். அத த்வாவிம்சோத்யாயம் சிவ நைவேத்ய பக்ஷண நிர்ணயம் பில்வ மாஹாத்யம் ச ரிஷய ஊச்சு அக்ராஹ்யம் சிவ நைவேத்யம் இதி பூர்வம் ஸ்ருதம் வச ப்ரூஹி தன்னிர்ணயம் பில்வ மாஹாத்யம் அபி சன்முனே சூத உவாச்ச சுணுத்வம் முனய சர்வே சாவதானதயாதுனா சர்வம் வதாமி சப்ரீத்யா தன்யா யோயம் சிவவ்ரதாஹ சிவபக்த சுசி சுத்த சத்வ்ரதீ திருட நிச்சய பக்ஷே சிவ நைவேத்யம் த்யஜேத் அக்ராஹ்ய பாவனாம் திருஷ்ட்வாபி சிவ நைவேத்யம் யாந்தி பாபானி தூரதம் புக்தேது சிவ நைவேத்யே புண்ணியாந்தி கோடிஜ அலம் யாக சஹஸ்ரே நாப்யலம் யாரார்புதைரபி பக்ஷிதே சிவ நைவேத்யே சிவ சாயுஜ்யம் ஆப்னுயாத் யத்க்ருஹே சிவ நைவேத்ய பிரசாரோபி பிரஜாயதே தத்க்ருஹம் பாவனம் சர்வம் அன்ய பாவன காரணம் ஆகதம் சிவ நைவேத்யம் க்ருஹீத்வா சிரசா முதா பக்ஷணீயம் பிரயத்தேன சிவ ஸ்மரண பூர்வகம் ஆகதம் சிவ நைவேத்யம் அன்யதா க்ராஹ்யமித்யபி பிலவே பாப சம்பந்தோ பவத்யே பவத்யே வஹி மானவஹ நயஸ்ய சிவ நைவேத்ய க்ரஹணேச்சா ப்ரஜாயதே ச பாபிஷ்ட கரிஷ்டஸ்யான் நரகம் யாத்யபி த்ருவம் ஹ்ருதயே சந்திரகாந்தே ச ஸ்வர்ண ரூப்யாதி நிர்மிதே சிவதீக்ஷாவதா பக்தே நேதம் பக்ஷ்யமிதீர்யதே சிவதீக்ஷான்விதோ பக்தோ மகாப்ரசாத சம்யகம் சர்வேஷாம் அபி லிங்கானாம் நைவேத்யம் பக்ஷயே சுபம் அன்யதீக்ஷாயுத நிருணாம் சிவபக்திரதாத்மனாம் சுணுத்வம் நிர்ணயம் ப்ரீத்யா சிவ நைவேத்ய பக்ஷணே சாலக்ராமோத்பவே லிங்கே ரசலிங்கே ததா த்விஜாஹ பாஷாணே ராஜதே ஸ்வர்ணே சுரசித்த பிரதிஷ்டிதே காஷ்மீரே ஸ்பாட்டிகே ரத்னே ஜோதிர்லிங்கேஷு சர்வஜஹம் சாந்திராயண சமம் ப்ரோக்தம் சம்போ நைவேத்ய பக்ஷணம் ப்ரஹ்மாபி சுசிர் பூத்வா நிர்மாயம் யஸ்து தாரயேத் பக்ஷயித்வா த்ருதம் தஸ்ய சர்வ பாபம் ப்ரணஷ்யதி சண்டாதிகாரோ யத்ராஸ்தி தத் போக்தவ்யம் ந மானவைஹி சண்டாதிகாரோ நோ யத்ர போக்தவ்யம் தச்ச பக்திதஹ பானலிங்கே ச லோஹே ச சித்தலிங்கே ஸ்வயம்புவி பிரதிமாசு ச சர்வாசு ந சண்டோ அதிக்ருதோ பவேத் ஸ்நாபயித்வா விதானேன யோலிங்க ஸ்நபனோதகம் த்ரிஸ்பிபேத் த்ரிவிதம் பாபம் தஸ்யே ஹாசு விநஷ்யதி அக்ராஹ்யம் சிவ நைவேத்யம் பத்ரம் புஷ்பம் பலம் ஜலம் சாலக்ராம சீலாசங்காத் சர்வம் யாதி பவித்ரதாம் லிங்கோபரிச்சயத்ரவ்யம் தத்அக்ராஹ்யம் முனீஸ்வரா சுபவித்ரம் ச தஜ்ஞேயம் யல்லிங்க ஸ்பர்ஷ பாஹ்யதஹ நைவேத்ய நிர்ணய ப்ரோக்தம் இத்தம் வோ முனிசத்தமாஹ ருணுத்வம் பில்வ மாஹாத்யம் சாவதானதயாதராத் மகாதேவஸ்வரூபோயம் பில்வோ தேவைரபி ஸ்துதஹ யதா கதம்சித் ஏதஸ்ய மஹிமா ஜ்ஞாயதே கதம் புண்ணியதீர்த்தாணி யாவந்தி லோகேஷு பிரதிதான்யபி தானி சர்வாணி தீர்த்தாணி பில்வமூலே வசந்தி பில்வமூலே மகாதேவம் லிங்கரூபிணமவ்யயம் யஃப் பூஜயதி புண்ணியாத்மா சசிவம் ப்ராப்னுயா த்ருவம் பில்வமூலே ஜலைர்யஸ்து மூர்தானம் அபிசிஞ்சதி சர்வதீர்த்தஸ்நாத ஸ்யாத் ச ஏவ புவி பாவனம் ஏதஸ்ய பில்வமூலஸ்தா மூலஸ்ய அதாலவாலமனுத்தமம் ஜலாகுலம் மகாதேவோ த்ருஷ்ட்வா துஷ்டோ பவத்யலம் பூஜையேத் பில்வமூலம் யோ கந்தபுஷ்பாதிபிர்நரம் சிவலோகமவாப்னோதி சந்ததிர்வர்தே சுகம் பில்வமூலே தீபமாலாம் யக் கல்பயதி சாதரம் தத்வஜான சம்பன்னோ மகேஷாந்தர்கதோ பவேத் பில்வசாகாம் சமாதாய ஹஸ்தேன நவபல்லவம் கிரஹீத்வா பூஜையேத் பில்வம் சச பாபைஸ் பிரமுச்சதே பில்வமூலே சிவரதம் போஜயேத்யஸ்து பக்திதஹ ஏகம் வா கோடிகுணிதம் தஸ்ய புண்ணியம் பிரஜாயதே பில்வமூலே க்ஷீரயுக்தம் அன்னம் ஆஜ்யேன சம்யுதம் யோ தத்யா சிவபக்தாய ச தரித்ரோ ந ஜாயதே சாங்கோபாங்கமிதி ப்ரோக்தம் சிவலிங்க பிரபூஜனம் பிரவர்த்தானாம் நிவர்த்தானாம் பேததோ த்விதம் த்விஜாஹ பிரவர்த்தானாம் பீடபூஜா சர்வாபீஷ்ட பிரதா புவி பாத்ரேனைவ பிரவர்த்தஸ்து சர்வ பூஜாம் சமாசரேத் நைவேத்யமபிஷேகாந்தே சால்யன்னேன சமாசரேத் பூஜாந்தே ஸ்தாபயே லிங்கம் புடே சுத்தே பிரதக்ருஹே கரபூஜா நிவர்த்தானாம் ஸ்வபோஜ்யம் து நிவேதயேத் நிவர்த்தானாம் பரம் சூக்ஷ்மம் லிங்கமேவ விசிஷ்யதே விபூத்யப்யர்ச்சனம் குர்யாத் விபூதிம் ச நிவேதயேத் பூஜாம் க்ருத்வா ததா லிங்கம் சிரசாதாரயேத் சதா இதி ஸ்ரீ சிவ மஹாபுராணே பிரதமாயாம் வித்யேஸ்வர சம்ஹிதாயாம் சாத்ய சாதன கண்டே சிவ நைவேத்ய வர்ணனோ நாம த்வாவிம்சோத்யாயம். ஓம்
2: ஓம் நமஃ சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: Om Namah Shivaya.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Shukla Yajurvedam, Karma Shaka, Adhyayam 30.
2: Atha Trimshodhyayah.

0: ஆபசம்ருதிரைராதித்யைஸ்யுர்பர்ஹிராசாத்வேஜ்ய ஹோதர்யஜ
1: ஹோதாயக்ஷதோஜோனவீர்யக்ஞே ஸஹோத்வார இந்த்ராமவர்த்தயன்.

0: இதி த்ரிம்ஷோத்யாயஹ. ஓம்
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

அருணாச்சல சிவ அருணாச்சலாம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலாம். ஆருக்காவினை ஆண்டனை அகற்றிடில் அகிலம் பழித்திடும் அருணாச்சலம். இப்பழி தப்பு உனை ஏன் நினைப்பித்தாய் இனியார் விடுவார் அருணாச்சலம். இந்த ஃபோர்த் வேர்ஸ் ஸ்டடி விசா பகவான் எக்ஸ்பிரஸிங் ஹிஸ் பாவா டு அருணாச்சலம். இந்த இன்ட்ரடக்ஷன் கனகம்மா இஸ் ரிட்டன் ஆன் த பீஸ்ஃபுல் சாலிட்டரி அண்ட் ஷேடி ஸ்லோப் ஆஃப் அருணாச்சலம். இந்த சொல்லன் ஸ்வீட் குவைட்யூட் ஆஃப் த இன்னர்மோஸ்ட் டேபர்னேக்கிள் ஆஃப் ஹிஸ் ஹார்ட் வாட் டிரான்ஸ்பயர்ட் பிட்வீன் ஹிம் அண்ட் ஹிஸ் லார்ட் அருணாச்சலம். த வண்டர் ஆஃப் டிவோஷன் ஆஃப் பிரேம பக்தி கன்சுமேட்டிங் இன் நான் டுவல் யூனியன் இஸ் அன்ராவல்ட் by Bhagavan in verses couched in sentiments of bridal bliss. The effect of these verses, an outpouring of intensely ecstatic devotion, is heightened and enriched by the use of the imagery of bridal mysticism.

பாப் இமே பிராணான் பிராணோ பானோ ஞானோ யாவானே வாஸ்யாத்மாதம் பாவயதே சப்தவே பாவயதி சப்தவை சந்தாகும் திசந்தோ விரேவைனம் பாவயத்யதோ ப்ரம்ஹவை சந்தாகும் திப்ரம்ஹனைவைனம் பாவயத்யேக விகும்சத்யா பாவயதி தசஹத்யா அங்குலயோ தசபாத்யா ஆத்மைக விகும்சோ யாவானே வாஸ்யாத்மாதம் பாவயதி வியாவீனைரதாட்சாஸ்திரியஸ்வப்னேயத்தீக்ஷதேதேனாக்ஷைதிப்ரீவிஷ்சத்யாவர்த்ததேயாம்ப்ரதமாந்தீக்ஷதோராத்ரில்ஜகதே தத்தாஸ்வப்னேனவ்யாவர்த்ததேயாம்ப்ரதமாந்தீக்ஷிதோவசதே ஜாவரந்தோமேஸ்வத்தியூஸ்தூத்தியை பிரயுஜ அக்ன.

மேதாயை மனச அக்னயே ஸ்வாஹேதி மேதயாய மனச யத்ஞமஸ்னுதே தீக்ஷாயை தபச அக்னயே ஸ்வாஹேதி தீக்ஷயாஹி தபச.

ஏதூர்ஜந்ததாதீத விஸ்வோ தேவஸ்ய நேத்துர்விசாவித்ரம் மர்த்தோ வரீத சக்யமிதி பிதருதேவத்யா ஆம் விஸ்வோ ராயை சத்யதீதி வைஸ்வ தேவன் ஜும்னம் ரணீதேதி வாரஸ்பத்யம் புஷ்யதா இதி பௌஷ்ணகும் சாரஸ்வதஸ்வாகாரஸ்தர்வதேவத்யா ஆம் வா ஏஷ

இதமன்னம் மனசேஷு கிருதம் தஸ்மாத் ப்ராஹ்மண ஆஹார்யாக்ரியேத் ஹஸ்தா அவனே நிஜீதான் மாதஸ்யாவரத்யா அதோ அன்னாய வா ஏதத் ஆத்மானம் பாவயதே யே தேவா மனுஜாதா மனோயுஜா இதி வ்ரதத் ஏவ தேவை தேவா மனுஜாதா மனோயுஜோ யதி மே பிராணா ஏஷா அஸ்மின் ஏதரஹி தேவதாதாம் ப்ரீணாதி தத்யாகும் ஹுதம் வ்ரதயதி யதேதோன்யதா வ்ரதயேத் பிராணைரேவைனம் வ்யர்த்தயேத் ஸ்ரமாயுகஸ்யாத் ஸ்வமக்னே வ்ரதபா அசீதி வ்ரதத் யஸ்யாப்யாத் ஸ்வந்தா ப்ரபுத்யயதி வா தீக்ஷிதவதேத் அக்னேர்.

பசுமாலபந்தவரீஸ்வதேவீஃ ப்ராபஸ்தவனமகுர்வத வருணப்ரகாசான் மாத்யந்தினபும்சவனகும்சாகமேதான் பித்ருயத்ஞந்த்ரியம்பகாஸ்தத்ருதீயபும் சவனந்தஸ்மாத்ருதீயசவனே விஷ்வகும் ரூபகும்சஸ்யதே விஷ்வக்ருஷ்யே ஏதத்ரூபம்

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Srikanda Bhashyam presented by K.S. Mageshwaran Nambudiri.
2: சத்யாத்ம சத்தா ரூபம்,
3: சத்யாத்மான்னு இருக்கு இந்த ஆகாச சரீரம் பிரம்மாதனுடைய வியாக்கியானம் ஆயிருக்கும். சத்யாத்மான்னு இருக்கு இல்லையா, சத்யாத்மா சத்யாத்மா
2: சத்தா ரூபம்,
3: சத்தா ரூபம் இத்தர்த்தம் சத்தா ரூப.
2: பிராணாராமம் பிராணா சகலாதார பூதா சிதம்பர சக்தி உச்சதே ஸ்வரூப பூதாயாம் தஸ்யாம் ஏவ
3: வேறொரு பதார்த்தம் இல்ல, பிரம்மத்தோட சேர்ந்தது.
2: மன ஆனந்தம், மனசிய
3: மன ஆனந்தம் பிரம்மத்தினுடைய விசேஷணம். மன ஆனந்தம்,
2: மன ஆனந்தம்,
3: மன ஆனந்தம்
2: மனசியானந்த
3: மனசேவா ஆனந்த இத்தே மனசா இது மனக்கரணக ஆனந்த மனசி ஆனந்த மனசி ஆனந்த மனசி வக்தவியம் தான் கதம் எவம் பாஷ்யக்காரை லிகிதம் இது லிகந்தி சரீரே சுகம் இது வத ஔபச்சாரிக சப்தமிய அதிகரணத்து நிர்தேசக பாஷ்யே இது ஔபச்சாரிக இது பாஷ்யக்காரை ஔபச்சாரிக ரூபேண உக்தம் மனசா ஆனந்த இத்தேவ விவக்ஷ மனக்கரணகத்துவவிவக்ஷாயம் ததைவ பவதி. பரந்து மனசி இது சரீரே சுகம் இத்யுச்சதே கலு சரீரே சுகம் ந ஆத்மன்யோ சுகம் இது வக்தவ்யம் சரீராவச்சேதேன தத்வத்.
2: அத்ராபி ஆனந்த இதி சிதம்பரம் பிரகிருதிஹ உச்யதே,
3: அத்ராபி ஆனந்த சப்தேனாபி தாசா ஏவ பிரகிருதிஹ உச்யதே. இப்போ பதத்ரயம் லப்தம், ஆகாசபதம் பிராணபதம் மனப்பதம் சிச்சக்தேஹ கதனாய.
2: மனசப்தேனாச்சிதம்பரப்பிரகிருதிரேவ்யதே,
3: ஆகாசப்தேனாபி சிதம்பர பிரகிருதிரேவ உச்சதே. இதெல்லாம் நீங்க சொல்றீர்கள், அதுக்கு பிரமாணம் என்ன கேட்டா அதுக்கு பிரமாணம் காமிக்கிறார்.
2: ததா ச ஸ்ருயதே யதேஷ ஆகாஷ ஆனந்தோ ந ஸ்யாத்,
3: சாமானாதிகரணேன பிரயோகம் அஸ்தி அயம் ஆகாஷ ஆனந்தஹ இதி. தரி ஆகாசப்தேனாபி சஹ உச்சதே ஆனந்தப்தேனாபி உச்சதே ஸ்ருதௌ யதேஷ ஆகாஷ ஆனந்தோ ந ஸ்யாத் இதி அஸ்தி. கோ ஹ்யேவ அன்யத் அன்யாத் கஹ ப்ராண்யாத் ஏதேஷ ஆகாஷ ஆனந்தோ நஸ்யாத் ஒரு வாக்கியம். அன்யாத் தெரியும், அன்யாத் அனிதி அனிதி ஸ்வசிதி பிராணிதி பிராயண சைவர்த்த ஸ்வசிதி பிராணிதி அனிதி சேஷ்டதே இத்தியர்த்தேபி அனிதி இது அஸ்தி. அன்யாத் கஹ சேஷ்டேதா கஹ பிராண்யாத் கஹ பிராணன வியாபாரம் குறியாத் கஹ சுவாசோச்சுவாசம் குறியாத் இத்யுக்தே சர்வம் தததீனம் இது. ஏதேஷ ஆகாஷ ஆனந்த ந ஸ்யாத், ஆகாஷா ஆனந்தா இது ஏகைவ பதார்த்தம், ஆகாஷாத்மகா ஆனந்த பரமாத்மா இது நஸ்யாத் அர்த்தம். அவ்வளவுதான், பரமாத்மா இது நஸ்யாத் தரி கிம் சேஷ்டேதா இத்தியவும் அந்த லோகத்துல ஸ்ருதேஸ் தாத்பரியம். பரமாத்மான்னு ஒரு பதார்த்தம் இல்லாது போனால் கிம் எதுவுமே நடக்காதுன்னு சொல்றது இல்லையா, அந்த அர்த்தத்துல ஸ்ருதி அவ்வளவுதான். அத்த எதேஷ ஆகாஷா ஆனந்தா நஸ்யாத், ஆகாஷா ஆனந்தான்னு ஒரே பதார்த்தத்தை ரெண்டு வார்த்தையால சொல்லியிருக்கார். அதனால
2: அமிர்தம்
3: शिवता शिवता इत्युक्ते शान्तिः इति मङ्गलं शान्तिरेव शिवता शिवत्वं शिवता सम्पन्नम् इत्युक्ते शिवत्वविशिष्टं शिवम् इत्यर्थः
2: अमृतम्
3: अनादिमुक्तम् जीवान् व्यावर्तयितुं
4: सोऽपि
3: मुक्तो भविष्यति
4: परन्तु
3: अनुग्रहवशात् इदानीं
4: वक्तव्यम् अत्र तु मुक्तिस्तु न प्राप्यते स्वतः वर्तते
3: बन्धोत्तरं मुक्तः नित्यमुक्तो न बन्धम् अप्राप्यैव नित्यमुक्तः परमात्मा मुक्तः इत्युक्ते पूर्वं बद्धः आसीत् न चिन्तनीयं परमात्मविषये मुक्तः मुक्तः इति शब्दः आगच्छति तर्हि परमात्मा अपि पूर्वं कदाचित् बद्धः आसीत् वा इति न चिन्तनीयं नित्यमुक्तः अनादिमुक्तः अत्र
2: सच्चिदानन्दरूपं परमाकाशस्वरूपं ब्रह्मस्वरूपानन्दं
3: ब्रह्मस्वरूपानन्दं
2: मनसा एव अनुभवति बाह्यकरण निरपेक्षम् इति सिद्धं मन आनन्दम् इत्यनेन
3: तत्र चिच्छक्तियै मनस्सुन् सोडरदु बोलिर् मयापि न ज्ञायते द्रष्टव्यम् अग्रे स्पष्टी भवेत् पश्यामः अत्र सच्चिदानन्दरूप परमाकाशरूपं ब्रह्म सच्चिदानन्दरूपं परमाकाशरूपं यद्ब्रह्म तद्ब्रह्म किं करोति स्वरूपानन्दं मनसा एव अनुभवति मया उक्तं पूर्वमेव उक्तम् बाह्यकरण अपेक्षा क्रियात्
4: बाह्यकरण अपेक्षा नास्ति इत्युक्ते
3: बाह्यकरणानि न सन्ति एव न सन्ति अपेक्षा अपि नास्ति
4: सन्ति चेत् एव अपेक्षा नास्ति इति वक्तुं शक्यते
3: तथा विवक्षा नास्ति इति चिन्तयामि परमात्मनः बाह्यकरणानि न स्वीकर्तव्यानि वस्तुगत्या श्रुतिरेव न तस्य कार्यं करणं च विद्यते इत्यस्य किञ्चित् सङ्कोचकरणेपि कश्चित् अर्थः वर्तते खलु बाह्यकरणनिरपेक्षम् इत्युक्ते बाह्यकरण तत्र भवतां प्रश्नः कः बाह्यकरणनिरपेक्षमिति कदा वक्तव्यं बाह्यकरणानि सन्ति परन्तु अपेक्षा न क्रियते इति प्रसक्तिरेव नास्ति चेत् निरपेक्षमिति किमर्थं वक्तव्यम् इति तद् व्यवहर्तुं शक्यते अहं किं चिन्तयामि परमात्मनः अपेक्षा बाह्यकरणाभावेपि जीवानां बाह्यकरण अपेक्षा अस्ति खलु तर्हि जीवानां बाह्यकरणापेक्षा अस्ति इति कृत्वा आनन्दानुभवाय आनन्दानुभवाय जीवानां बाह्यकरणापेक्षा अस्ति इति कृत्वा परमात्मनोऽपि तथैव स्यात् इति प्रसक्तौ परमात्मनः बाह्यकरणनिरपेक्षम् इति वक्तुं शक्यते परमात्मनः विषये बाह्यकरणनिरपेक्षम् इति वक्तुं परमात्मनः एव बाह्यकरणानि अपेक्षन्ते इति नास्ति बाह्यकरणसापेक्षः आनन्दः कुत्रचित् प्रसिद्धः खलु तत् परमात्मनो नास्ति इति वक्तुं शक्यते अप्रसक्तप्रतिषेधो नास्ति बाह्यकरणसापेक्षः आनन्दः अस्माकं अस्माकं वर्तते प्रसिद्धः जीवानां प्रसिद्धः सः तथा नास्ति परमात्मनः इति वक्तुम् एवं प्रयोगः सम्भवति
2: इदमेव ज्ञापकं ब्रह्मभावम् आपन्नानां मुक्तात्मनां

0: மத இந்திரியமாக வச்சுக்கிறதா இல்லையான்னு பார்க்கணும். அக்ரிமேஷு தத்பராணி அதிகரணாணி ஆகச்சந்தி தான் ஸ்பஷ்டி பவதி. மயாபி பூர்ணம் நிச்சித்தியன் உச்சதே கிலோ, அதாவது பங்கர்த்தா உச்சதே கிரமேண அஸ்மாகம் ஆகச்சதி சர்வம் இதானி கிமுக்தம் இது ஸ்பஷ்டம். பரமாத்மனஹ ஸ்வரூபானந்த அனுபவாய மனஹ அஸ்தி இது ஞாயதே, தர்ஹி முக்தானாம் மனஹ அஸ்தி இது லப்யதே. அன்யதா தத் பரமாத்மனா அப்படி நாபேட்சியதா. சாதாரணமா எப்படி கேள்வி வரும், ஸ்வரூபானந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு எதுக்கு மனசு, ஸ்வரூபம் தானே. ததாபி பரமாத்மனஹ அஸ்தி இது ஞாயதே, தத் கதம் கிமர்த்தம் கல்பியதே இத்யுக்தே ந கல்பியதே ஸ்ருத்யா உச்சதே இது. கல்பிக்க முடியாது, கல்பனை பண்ணவே முடியாது. சுரூபமே ஆனந்தம் ஆயிடுத்துனா, சுப்பிரகாசம் ஆயிடுத்துனா மனசு எதுக்குன்னு கேள்விதான் வரும். பரந்து சுதிர் வததி மன ஆனந்தம் இது, தரிஹி மனசகாரேண அனுபூயமான ஆனந்த இது வர்த்ததே, தரிஹி முக்தானாம் அப்படி ததைவா இது நிச்சயதும் சக்கியது.
1: அதா பாஹ்யகரண நிரபேக்ஷேன சுத்த போத சக்தி ரூபேன மனசா ஸ்வரூபானந்தம் அனந்தம் அனுபவத்
0: பிரம்ம நித்ய திருப்தம். நித்திய திருப்தத்துவம் ஏவன் ரூபேணம் வியாக்கியாதவியம் இதானிம் ஸ்பஷ்டீகிருத்தே உக்தம். அந்ததோ கத்வா அயம் விஷயா கஹ ஸ்பஷ்டீகிருதா இதானிம் பஷ்யது, ஏகஹ அம்சஹ உக்தஹ பாஹ்ய கரண நிரபேக்ஷேண சுத்த போத சக்தி ரூபேண மனசா. அந்த சிச்சக்தியை தான் மனசுன்னு சொல்றது, வேற தனி பதார்த்தம் இல்லை. நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ஒரு திரவியம் தனி திரவியம் கிடையாது, அது அது மனசை ஸ்தாபனியம். பரமாத்மனஹ மனஹா இத்துக்தே இதுக்கு அங்க ஓடுற ஏதோ ஒரு திரவியம் மாதிரி நினைக்க கூடாது. சிச்சக்தி, அந்த சிச்சக்தியை தான் மனசு வச்சிருக்கு தெரியுது.
2: ஆனந்த சப்தேனாபி சிச்சக்தி உச்சது.
0: ஆனந்த சப்தேனாபி சிச்சக்தி
2: அனுபவக்கும் எது எது மனஹா இத்துக்தே சோ ததபி சிச்சக்தி
0: அப்படிதான் தெரியுது. சுத்த போத சக்தி ரூபேண
2: சிச்சக்தி சமவேதா சக்தி இது சிச்சக்தி சமவேதா சக்தி
0: சத்யம்
2: தர்ஹி யதி மனஹ உச்சதே
0: சக்திரேவ மனஹா இது அந்ய அந்யத் கிமபி மனஹா நோக்தம் இதானே பசந்து பாஹ்ய கரண நிரபேக்ஷேண சுத்த போத சக்தி ரூபேண மனசான்னு போட்டிருக்கு.
2: சுத்த போத சக்தி விசேஷ விசேஷ தர்ஹி ததபி மனஹ சமாயேன வக்தம்
0: சமாய இது நயாயிகானாம் ரீத்யா அஸ்தி ததைவ வக்தவ்யம் ச நாஸ்தி. முக்தாத்மனாம் ஈஸ்வரஸ்ய ச மனோ விசேஷ அஸ்தி, மனோ விசேஷ அஸ்தி இது வியாக்கியானம். யதா அஸ்மாகம் ரீத்யா யாதிருஷம் மனஹ தாதிருஷம் இது ந சிந்தனியம் இது கிருத்வா மனோ விசேஷ அஸ்தி இத்யத்ர இது நித்ய திருப்தத்வஸ்ய ஸ்வார்த்த பிரயுக்த சிருஷ்டி வைஷம்ய பிரசக்தி அபாவ ஸ்வார்த்த பிரயுக்த சிருஷ்டி வைஷம்ய பிரசக்தி அபாவ சித்தௌ உபயோகமாக நதஸ்ய கதாபி இது அக்ரே கதம் வியாக்கியானம் அக்ரே கதம் அஸ்து இதம் க்ரமேண ஸ்பஷ்டி பவதி
2: ஸ்வேனைவ ஸ்வஸ்ய அனுபவ இது இதி வக்தவ்யம் தர்ஹி
0: ஸ்வகீய சக்தியா, ஸ்வகீய சக்தியா இத்துக்தம் பரமாத்மா சிருஜதி ஏதோ ஒரு சுகம் கிடைக்கிறதுக்காக ஸ்வஸ்ய பிரயோஜனம் பிரயோஜனாய சிருஜதி இது நரி சிருஷ்டியா கிஞ்சித் கிருத்வா தத்ர பிரபஞ்சம் சிருஷ்டுவா ஆனந்தம் அனுபவதி இது நாஸ்தி. ஆனந்தானுபவாய அன்யாபேக்ஷா நாஸ்தி சிருஜதி இத்யுக்தே தஸ்ய தத் கிருத்யம் வர்த்ததே தாவதேவ.
1: ஸ்வதஸ்சித்த நிரதிசய ஞானவத்வம் அநாதிபோதத்வம்
0: அநாதிபோதத்வம் இத்யஸ்ய அர்த்தம் லிகந்தி. ஸ்வதஸ்சித்த நிரதிசய ஞானவத்வம் அநாதிபோதத்வம் அநாதிபோதத்வம் இது ஏகம் பதம் பிரயுக்தம்
2: கலு ஏம் தத்ர அசாட்டே சர்வஜ்ஞத்வம் நித்ய திருப்தத்வம் அநாதிபோதத்வம் ஸ்வதந்திரத்வம்
0: தற்ற ஏகா சங்கா யுஷ்மாபி கர்த்தவியா. பரமாத்மனஹ தர்மாஹ கலு உச்சந்தே ஏகைகம் தர்மம் யோஜயது பரமாத்மா சர்வஜ்ஞஹ தரி சர்வஜ்ஞத்வம் பரமாத்மனி அஸ்தி தர்க்க சங்கிரஹவத் யோஜயது
2: பரமாத்மா நித்ய த்ருப்தஹ தரி நித்ய த்ருப்தத்வம் பிரம்மணி வர்ததே
0: வர்ததே
2: ஏமேவ அநாதி அநாதி போதத்வம் அநாதி போதஹ போதரூபஹ
0: போதஹ அநாதி போதஹ பரமாத்மனஹ தர்மஹ சொல்ல வேண்டியதானே. போதத்துவம் போதத்துல தானே இருக்கு. பசந்து சர்வஜ்ஞத்வம்
1: நித்ய திருப்தத்வம்
0: நித்ய திருப்தத்வம்
2: அநாதி போதஹ இதி வக்தம்
0: அநாதி போதஹ பரமாத்மனி சர்வஜ்ஞத்வம் அஸ்தி நித்ய திருப்தத்வம் அஸ்தி அநாதி போதஹ வர்த்ததே தானே சொல்லணும். அநாதி போதத்வம் ஏன் வார்த்தை போட்டிருக்க, அநாதி போதத்வம் போதே கலு அஸ்தி இத்யுக்தே தத்ர விக்ரஹ கர்த்தவ்யம்
1: அநாதி போதஹ.